4.38 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தீவு வாழ் தமிழ் மக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று வராப்பவ ஆண்டு ஆவணி திங்கள் 6ஆம் நாள் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் பழைய திரைசை பாடல்கள், சிந்தனைகள், அறிவிப்புகள் ஆகியன கேட்கலாம்.

குறள் அமுதம். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடை. பொருள்: மனைவி நற்குணம் பொருந்தி இருந்தால் வளமான வாழ்வு அமையும். மாறுபட்ட குணம் பொருந்திய மனைவி அமைந்தால் வாழ்க்கை பயனற்றதாகும். மீண்டும் குறள்: இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடை. குறள் எண் 53, அதிகாரம் வாழ்க்கை துணை நலம்.

நேயர்களே, தொடர்வது தகவல் நேரம். வானிலை அறிக்கை. நமது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், காற்றின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை அறிக்கை அறிவித்துள்ளது. தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து செய்திகள். ஃபினிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எம்வி ராணிச்சங்கா நாளை காலை 6 மணிக்கு சிராஜ்தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் நண்பகல் 12 மணிக்கு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஜாலிபாய் நாளை காலை 6:15 சிராஜ்தீப் பயணிக்கும். பின்பு காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி கமோட்டா நாளை காலை 6:15 ஷகிதி பயணிக்கும். பின்பு காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பாரட்டாங் நாளை முற்பகல் 11 மணிக்கு ஷகிதி பயணிக்கும். பின்பு பிற்பகல் 1 மணிக்கு சிராஜ்தீப் பயணித்து பிற்பகல் 2:30

0: 30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி பாம்புக்கா நாளை முற்பகல் 11:30 சிராஜதி பயணிக்கும். பின்பு இக்கப்பல் பிற்பகல் 2 மணிக்கு ஷகிதி பயணித்து பிற்பகல் 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணி லட்சுமி நாளை காலை 5 மணிக்கு சிராஜதி பயணிக்கும். பின்பு நாளை மறுநாள் காலை 5:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.
1: வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு 1 நிமிடம் முதல் 3 நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 500,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில். இன்றைய பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

மனித வாழ்க்கை என்பது இறைவன் அமைத்த ஒரு நாடக மேடை. அதில் நாம் அனைவரும் வெறும் நடிகர்கள் மட்டுமே. நடப்பதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ பழக வேண்டும் என்ற வாழ்க்கையின் தத்துவத்தை கூறும் பாடல் இதோ உங்களுக்காக அவள், ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து. இப்பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

மனிதர்கள் அனைவரும் ஒன்றே, இறையருளும் அன்பு மட்டுமே உலகை காக்கும் என்ற சமத்துவ கருத்துகளையும் சமூக பொறுப்பையும் சொல்லும் பாடல் பல்லாண்டு வாழ்க என்ற திரைப்படத்திலிருந்து. பாடியவர்கள் கே.ஜே. யேசுதாஸ் குழுவினர்.

பாடல் எங்க வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்திலிருந்து. இப்பாடலில் வரும் ஏழை எளியவர் வேதனை தீர நான் ஒரு பாதை அமைப்பேன் என்ற பாடல் வரிகள் ஏழை மக்களின் வாழ்வை உயர்த்தும் நம்பிக்கையை கொடுக்கிறது. இப்பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

நேயர்களே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கும் பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து. ஒரு மனிதன் தன்னைத்தானே உணர்ந்து கொண்டால் மட்டுமே உலகத்தில் உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியும் என்பதை உன்னை அறிந்தால் என்ற பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துகிறது. இப்பாடலை பாடியிருப்பவர் TM சௌந்தரராஜன்.

நேயர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு துள்ளும் இசைவு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி என்ற சிந்தனை வரிகளுடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அறிவிப்பாளர் ரிஷ்ணா. வணக்கம் நேயர்களே.